கண்ணத்தும்பெ காசி வெல்லட்ட தின்னத்தும்பெ மனுஷ கம மினிசு நீ காசி வாசி அதி அயலங்க பொஹும ஹிங்காய் கண்ணட்டனே மனுஷ கம மினிசு நீ காசி வெல்லட்ட கண்ணத்தும்பெ காசி வெல்லட்ட தின்னத்தும்பெ மனுஷ கம மினிசு நீ காசி வாசி அத்தியாயங்க பூமி கை கண்ணுட்டு மனுஷகம்.

காசி வலட்ட கண்ணன்ப காசி வலட்ட தின்னன்ப மனுஷ கமல் மினிசு நீ காசி வாசி அத்தியாயலங்க பொம்மஹிங்காய் கண்ணட்டன.